வான் அமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசையில் விட்டில் சி தமிழ் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்களின் என வானமுதத்தின் வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானொலியுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கழித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறளில் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. பொருட்பால் 65 அதிகாரம் 642 குறள். இதன் பொருள், நன்மையும் தீமையும் பேச்சால் வருவதால் திறமின்றி பேசுவதை தவித்துக் கொள்க. நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி. நுணல் என்னும் தவளை சும்மா இருக்காது, கத்தி இசை எழுப்பும். இயற்கையில் இது எதிர்ப்பால் தவளையை கவர்வதற்கான ஓசை. தவளையை உண்ணும் பாம்பு பறவைகளுக்கு இது சாதகமாகிறது. தவளை எங்குள்ளது என்று காட்டி கொடுத்து அதன் உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது. இப்படித்தான் சிலர் பேசி பேசியே எதிரிகளை ஏற்படுத்தி கொள்வர். சொல்லால் காயப்படுத்தி பிறரை துன்புறுத்துவர். இன்னும் சிலர் பேச தெரியாமல் பேசி தனக்கு இழப்பையும் துன்பத்தையும் வரவழைத்துக் கொள்வர். சொல்வன்மை நாவன்மை பிற வரலாற்று திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ உரை அவரை உலகுக்கு அடையாளம் காட்டியது. தன்னாட்டு மக்களும் இந்து சமய கோட்பாட்டை புரிந்து கொண்டனர். இயேசுவின் உயிரை எத்தனையோ சீடர்களை உருவாக்கியது. முகமது நவிநாயகம் அவர்கள் சொல்லாற்றல் மக்களை கட்டி போட்டது. உலகம் அவர் பின் சென்றது. ஆபிரஹாம் லிங்கனின் கெட்டிஸ்பேக் பேச்சு அவருக்கு புகழை சேர்த்தது. ஷேக்ஸ்பியரின் நாடக பாத்திரங்கள் அற்புதமாக சொல்லாற்றல் பெற்றனவாயிருந்தன. நன்மையும் தீமையும் பேச்சால் ஏற்படும் என்பதால் பேசும் முன் சிந்தித்து முறையாக பேசுவோம். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெரி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுகம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். போலின் ஹென்சனின் இத்தாலிய பயணச் செலவை ஜீனா ரீன்ஹார்ட் பொறுப்பேற்றதாக தகவல். விக்டோரியா மாநிலத்தின் புதிய பிரதமராக பென் கரோல் பொறுப்பேற்பு, மாற்றத்தை உறுதி செய்வதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். போலின் ஹென்சனின் இத்தாலிய பயணச் செலவை ஜீனா ரீன்ஹார்ட் பொறுப்பேற்றதாக தகவல். வன்னேசன் கட்சியின் தலைவர் செனட்டர் போலின் ஹென்சனின் தனது செலவு பதிவில் லண்டனிலிருந்து ரோம் வழியாக இத்தாலியின் சிசிலி தீவுக்கு சென்ற தனது விமானச் செலவை சுரங்க தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான ஜீனா ரீன்ஹார்ட் பொறுப்பேற்றதாக தெரிவித்துள்ளார். ஜூலை 11 முதல் 16 வரை நடைபெற்ற செனட்டர் ஹென்சனின் பயணத்தின் போது தங்குமிடம், உணவு மற்றும் பிற தனிப்பட்ட தினசரி செலவுகளை தானே ஏற்றதாகவும் அவர் தெரிவித்தார். சிசிலியில் ஜீனா ரீன்ஹார்ட்டுடன் கடற்கரை பகுதியில் போலின் ஹென்சன் காணப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பயணத்திற்கான செலவை யார் ஏற்றனர் என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. அப்போது வரி செலுத்துவோரின் ஏதொரு பணமும் பயன்படுத்தப்படவில்லை என்று மட்டுமே செனட்டர் ஹென்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். விக்டோரியா மாநிலத்தின் புதிய பிரதமராக பென் கரோல் பொறுப்பேற்பு, மாற்றத்தை உறுதி செய்வதாக அறிவிப்பு. விக்டோரியா மாநிலத்தின் புதிய பிரதமராக பென் கரோல் பதவியேற்றுள்ள நிலையில் மாநில தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ளன. பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பென் கரோல், நான் டேனியல் அண்ட்ரூஸும் அல்ல, ஜெசிந்தா ஆலனும் அல்ல என்று வலியுறுத்தினார். தனது தலைமையில் விக்டோரியா மாநில அரசு புதிய பாதையில் செயல்படும் என்பதை அவர் இதன் மூலம் தெளிவுபடுத்தினார். ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக கட்டுமானத்துறையை ஆய்வு செய்ய ராயல் கமிஷன் அமைக்கவும், அரசு திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க சிறப்பு வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்கவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே மாநில அமைச்சர்களான கரியர் சிங்கும் மேலும் லில் டி அம்ப்ரோசியோ ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து தங்களது ராஜினாமாவை அறிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ஜெசிந்தா அலனின் நெருங்கியவர்களாக கரியர் சிங்கும் லில் டி அம்ப்ரோசியும் காணப்பட்டனர். 24 ஆண்டுகளாக மில்பார்க் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய லில் டி அம்ப்ரோசியோ ஆஸ்திரேலியாவில் நீண்டகாலம் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக பணியாற்றிய பெருமையை நினைவு கூர்ந்தார். லில்லிடி அம்ப்ரோசியோ அவர்கள் தமிழ் மக்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்றவர் என்பதும், பல தமிழ் மக்களிடையே மிகவும் அறிமுகமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் என்பத்தி எட்டு தசமாறு அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்கப் பாடல்கள். இறைவணக்கப் பாடல் வரிசையில் முதலில் நான் வானொலிக்கு எடுத்து வரும் இந்து மதப்பாடல்.

ஒலி சேரம் நல்லது நேர்களே, வாராவாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பெந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களில் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கு ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தெறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதி மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானொலிக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று.

வானலையை அலங்கரித்துச் சென்றது என் தெரிவுப்பாடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். ஒலிச்சர நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளவாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் கூறுகின்ற நகைச்சுவையுடன் கூடிய கருத்துக்களை இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.

கம்பராமாயணத்தில் அப்படி தான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயண கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படித்தது இல்லைன்னு சொன்னால் கேட்கறதில்ல, நீ வந்து படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து பேசும்பாங்க. நான் அப்போ தான் இப்போ பார்த்தேன், ஒரு ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன். கம்பராமாயணம் திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்தில் மணப்பாட பகுதியில் படித்தது தான். கம்பர் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறாங்களேன்னு படித்து பார்த்தேன், ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதில் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதில் இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் போடுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதில் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கார், அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம், ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம். சீதை வந்து காட்டில் இருக்கும்பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது, அப்போ அவள் கட்டி பிடிச்சிட்டு அழகிறதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும், அங்கே யாரும் இல்லை, அதான் தமிழ்நாட்டு பண்பு. அங்கே ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணானா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்போ எங்கே ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகிறது தான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தால் இழவு வீட்லாம் கூட்டம் சொல்லி மாளாது. ஊரில் இருக்கிறவெல்லாம் அங்கே போய் நிற்பான். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அழுததும் ஏய் அங்கே மேலே தெருவில் ஒன்று போட்டுது, இதை விட நல்லாயிருக்கும் அங்கே போண்டா வாடாமா வர கோபம் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, இந்த ஹியூமர் கிளப் பயிற்சி, அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக சொல் அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒன்று வானொலியில் சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம், அதாவது கோழி பண்ணையை பற்றி பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது விவசாயிகளுக்கே புரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்கள் சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சுருந்தானே, கோழியை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தானே, ஒருத்தன் போய் கேட்பான், இதெல்லாம் எந்த ஒரு கோழிப்பா, அதோ போகுது அது எந்த ஒரு கோழி, இது எந்த ஒரு கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். இப்போ அதை விற்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க கோழி வந்து சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், அது எந்த ஊர் கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான் அதை விற்றவன். இவன் வாங்க வந்தவன் என்ன அப்படி நீ சொல்கிற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன் அது எந்த ஒரு கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு அது நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு எடுத்து வை, இதோ போகுது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு ரெண்டு வை, முதுவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க உனக்கு எந்த ஊர்றா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினா நான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி, ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது, அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்லி அதனாலதான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்தது. அப்புறம் அந்த நேரம் பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவே சொல்றது உண்டு, அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது இது நிறைய நடந்துகிட்டு இருந்தது, டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம், அப்போ என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல் சொல்லி. என்னன்னா ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டான், நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான், டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும் எப்படா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். ஏய் பந்தயம் கட்டி எப்படா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில் சேரல சார், பந்தயம் கட்டி எப்படா கோடீஸ்வரன் ஆன அப்படின்னா நாங்கள் நம்ப முடியாதுன்றிருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றிருக்கான் விசாரிக்க வந்தவன்ட்டிய. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இது என் கண்ணு, இது என் பல், என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளோ பந்தயம் விசாரிக்க வந்தவன் 100 ரூபா எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்ணுறான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுனா எடுத்து கடிச்சுட்டான், இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அதே நீ ஒழுங்கா சொல்றேன் எப்படிடா பணம் சேர்த்தேன் சார், நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்ட்டுருக்கான். வேண்டாம் அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை வேண்டான்ட்டுருக்கான். இல்லை சார் அவர் ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார், இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது நெஜம் கண்ணு, இதை பல்லால் கடிக்கிறேன் அப்படின்னா அவன் 100 ரூபா எடுத்து வச்சான், இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியாக.
அப்படியே கைட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியாக இருக்கா பாடுறான்றான், அவன் கரெக்டாக எண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில் பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரித்து பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகடா நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு, 30 பேரும் ஒரு ரூமில் வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்திவிட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார், இவனை பார்த்து ஏய் ஒழுங்காக சொல்லு எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர் சார் நீங்கள் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன் உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய் வானண்டா என் ஆளை ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்லை சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பற்றின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல்செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க, இப்போ நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்கள் உடம்ப பற்றின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகில் உங்கள் முதுகில் ஒரு அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது உண்டா இல்லையாண்ணா, இல்லைன்னு தெரியும் அவருக்கு, இல்லைடாண்ணா நேற்று வரைக்கும் இல்லை சார் இப்போ இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபா எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி, ஒரு 100 ரூபா வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை இவன் தோத்துட்டான் இங்கேருந்து போனவன், உடனே 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படி தான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ இவன் மெதுவாக ஆரம்பித்தானே சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன், ஏ 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன், ஒன்றும் இல்லை சார் உங்கள் எல்லார் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டுதும் பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவர் பார்த்தார் அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார், தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னார்னு இதை இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க, இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னென்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன அதனுடைய விசேஷம்னா இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார், ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார், வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார், மேடையில் பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை உபயோகப்படும்னு கேட்பார். அவர் இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்றைக்கே வந்துட்டார் அந்த பிஏ, இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார் மந்திரி கேட்குறாரு மேடையில் பேசுறதுக்கு அப்படின்னு, நான் அப்போ தான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்கள் இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்குறார், சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாமல் அவரே எப்படி சொல்ற, அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது, அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை, அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம், அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இல்லை உயிரோடு எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தார், அப்படி பண்ணுவாங்க, அப்படி நம்ம அனுபவத்துல நிறைய சொல்லுவோம்,

பாடலுடன் இந்த ஒளித்திற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு ஒளித்திற நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் பாடலில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களில் ஒருவன் இப்பேட் மரியதாசன் வணக்க நேர்களே.

சில பாடல்களை எந்த பாடகர் பாடினாலும் இனிக்கும். இதோ இந்த பாடலை ஜேசுதாஸ் அவர்களை தவிர வேறு யாரும் பாடினால் இவ்வளவு இனிமையும் இவ்வளவு சோகமும் விளைந்திருக்குமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே? ஆசைகள் என்ன? ஆணவம் என்ன? உறவுகள் என்பதும் பொய்தானே? உடம்பு என்பது உண்மையில் என்ன? கனவுகள் வாங்கும் பைதானே என்று நான் தனியாக சோகப்பட்டதை இந்த சமூகமே சோகப்பட வைத்த குரல் ஜேசுதாஸ்.

0: at night on your local station, Plenty Valley FM.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளெண்டிவெளி 88.6 எஃப்எம் அலவரிசை ஊடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
2: மேரட்டை ஜனதாவோட சதுப்பின் நின்று புல்வாம் பரிசரையாக
3: anew. I am proud that Labor is back.
4: Our absolutely unrelenting determination.
3: I am proud that Labor is united.
4: To ensure
3: united.
4: That this Parliament delivers good government.
5: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது
6: ஆணையிட்டு தன்மதிப்புடாக தன்மானத்தாக இருக்கிறேன்
7: என்றும் உணர்வு ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கிறேன்.

0: இலங்கை மற்றும் வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பு.
1: முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு மகர சிறை கலவரம், ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நடைமுறை. உயிர்த்த நோய் தாக்குதல் சூத்திரதாரிகள் தப்ப முடியாது, கோடாபய ராஜபக்சவிற்கு சமீர பெரேரா எச்சரிக்கை. பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை, வசாவிளானில் போராட்டம். கர்நாடக முதல்வர் சிவகுமார் தலைமையில் காவிரி நீர் பங்கீட்டுக் கூட்டம், ஜனநாயகன் திரையிடலை நிறுத்திய நிலையில் நகர்வு. மத்திய கிழக்கு நாடுகளின் கோரிக்கைக்கு இணக்கம், ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்த அமெரிக்கா. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய சிறைகளில் ஒன்றான மகர் சிறையில் நேற்று இடம்பெற்ற வன்முறைகள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அனைத்து கைதிகளும் தற்போது தத்தமது கூண்டுகளில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை இன்று காலை அறிவித்துள்ளது.
2: மகர சிறையில் இந்த வன்முறைகள் மற்றும் தீவைப்பு சம்பவங்களில் ஒரு கைதி பலியாகி மேலும் 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிறைச்சாலையை சுற்றியுள்ள இடங்களில் மறு அறிவித்தல் வரும் வரை ஊரடங்கு உத்தரவு தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஊர் மக்களும் சிறை பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே கூடி வருவதை தவிர்க்க ஊரடங்கு முறையில் உள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு கைதிகளின் உறவினர்களும் உள்ளூர் மக்களும் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கியதுடன் காவல்துறை தடுப்புகளை மீறி நுழைய முயன்றதால் நிலைமை மோசமடைந்ததையடுத்து சிறையை சுற்றியுள்ள இடங்களுக்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சிறைக்கு முன்னால் உள்ள பகுதிகளில் அதிரடி படையினருடன் ராணுவம் கலவர தடுப்புக்குரிய நேர்த்தாரை பீரங்கி மற்றும் தீயணைப்பு வாகனங்களுடன் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கடமை தவறியமை மற்றும் சட்ட திட்டத்திற்குடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள் ராணுவ மற்றும் காவல்துறை பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன எனவும் இன்னும் குறைந்த 5 பேராவது இந்த வரிசையில் நிற்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டுவிட்டது எனவும் இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்த்தநாயிறு தாக்குதலின் பொறுப்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்கே, கோடாபய ராஜபக்சே, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேஸ்வரிய, தேசபந்து தென்னகோள் மற்றும் அசாத் மௌலானா உள்ளிட்டு எந்தவொரு தரப்பும் தப்பித்துக் கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள போதிலும் இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்கள், நிதியுதவி செய்தவர்கள் மற்றும் இதன் பின்னணியில் இருந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்க வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராணுவ கையகப்படுத்தியுள்ள தங்களது சொந்த காணிகளை உடனடியாக உரிய உரிமையாளரிடம் ஒப்படைத்து மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் மீள குடியேறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பாரம்பரிய காணிகளை விடுவித்து மீள் குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனுடன் பலாலி காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் காணி மீட்புக்கான போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. ஏற்கனவே மயிலட்டி மக்களால் மயிலட்டியில் ஒரு போராட்டமும், பலாலி மக்களால் பலாலி சந்தையில் மற்றும் ஒரு போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இன்று வசாவிளான் மக்களும் போராட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் பலாலி காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தற்போது 3 இடங்களில் காணி மீட்பிற்கான கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
1: மன்னார் மடுகாவல் பிரிவுக்குட்பட்ட மடு திருத்தல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மடு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
2: மடு திருத்தல பகுதியில் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முத்தரிப்பு துறையைச் சேர்ந்து 18 வயதுடைய அந்தோனி ஜெரோம் என்பவரே விபத்தில் உயிரிழந்தவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். எதிர்வரும் 6 மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தற்போது மடு திருத்தலத்திற்கு வருகை தந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் அவர் யாத்திரைக்காக மடு திருத்தலத்திற்கு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மடரோடு சந்தையில் பள்ளமேடு சந்தை வீதியில் மடு திருத்தல பகுதியை நோக்கி உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது தலைக்கவசம் அணியாத நிலையில் வீதி தடையை கடக்க முயன்றதாகவும் இதன்போது உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து தூக்கி எறியப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
1: இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கடத்த முயன்ற 40 வயதுடைய சீன வர்த்தகர் ஒருவர் கட்நாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
2: சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளுடன் நபரொருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 40 வயதுடைய சீனாவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி 59,10,000 ரூபாய் என குறிப்பிடப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் குறித்த சிகரெட்டுகளை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை பாதையூடாக நாட்டுக்குள் கடத்த முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது நடத்தை குறித்து சந்தேகமடைந்த சுங்க அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது 2 பயணப்பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பான 39,400 சிகரெட்டுகள் அடங்கிய 197 சிகரெட் பெட்டிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபர் சீனாவில் கொள்முதல் செய்த சிகரெட்டுகளுடன் இந்தியாவின் சென்னையை அடைந்து அங்கிருந்து இண்டிகோ விமான சேவைக்கு சொந்தமாறு விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவரை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: திருகோணமலை கல்வி வலயத்துக்குட்பட்ட தம்புலகாவம் ஆதி கோணீஸ்வர மகா வித்தியாலயத்திலிருந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள வகுப்பறை கட்டடம் ஒன்றினால் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
2: திருகோணமலை கல்வி வலயத்திற்குட்பட்டு தம்பலகாமம் தி ஆதி கோணீஸ்வரா மகாவித்தியாலயத்தில் கட்டடத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே குடை சாய்ந்து காணப்படுவதாகவும் எந்த நேரமும் இடிந்து விழக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை தொடர்பாக கல்வித்துறை உயரதிகாரிகளுக்கு பலமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பள்ளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கட்டடம் இடிந்து விழும் அபாயம் நிலவு அதன் அருகில் உள்ள வகுப்பறைகளில் மாணவர்கள் அச்சத்துடனேயே கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தரம் 1 முதல் உயர்தரம் வரை கல்வி கற்கும் குறித்த பாடசாலையில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் உயிர் பாதுகாப்பை முன்னிறுத்தி சேதமடைந்த கட்டடத்தை உடனடியாக சீரமைக்கவோ அல்லது மாற்று பாதுகாப்பான கட்டட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவோ நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் மற்றும் பள்ளிய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தமிழக முதல்வர் விஜயின் கர்நாடக மாநில பயணம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கர்நாடக முதல்வர் சிவகுமார் தலைமையில் காவிரி நீர் பங்கீடு குறித்து விவாதிக்கும் அனைத்து கட்சி கூட்டம் இடம்பெறுகின்றது. கர்நாடகாவில் கர்நாடக அமைப்புகள் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் வெளியான திரையரங்குகளை முற்றுகையிட்டு கர்நாடகா முழுவதும் ஜனநாயகன் திரையிடலை நிறுத்திய நிலையில் இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது.
2: காவிரி பங்கீட்டு விவகாரத்தில் தமிழகம் கர்நாடகா இடையே மோதல் முற்றிய நிலையில் கடந்த 31 மாலை முதல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடும் மழை பெய்ய தொடங்கியதால் கர்நாடகாவின் கபினி, ஹாரங்கி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. காவிரி முறுகளை தற்காலிகமாக தணிக்க இயற்கை திடீரென இந்த சாதகத்தை காட்டிய நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி கர்நாடக முதல்வர் சிவகுமார் தலைமையில் காவிரி நீர் பங்கீடு குறித்து விவாதிக்கும் அனைத்து கட்சி கூட்டம் இன்று இடம்பெற்று வருகிறது. நேற்று கபினி அணை பார்வையிடச் சென்ற முதல்வர் டி கே சிவகுமார் இரு மாநிலங்களிடையே சுமூகமான சூழல் நிலவ வேண்டும் என காவிரி தாயிடம் தான் வேண்டிய நிலையில் நல்ல முறையில் மழை பெய்வதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அந்த நீரை தேக்கி வைத்தால் அணைகளுக்கு ஆபத்தாகிவிடும் என்பதால் தமிழகத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் 13 அறிவித்த தமிழகத்துக்கு எதிரான முழு வாக்களிப்பு போராட்டத்தையும் நடத்த வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை கோரியுள்ளார். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையால் கபினி, ஹாங்கருங்கி ஆகிய இரண்டு அணைகளும் முழு கொள்வரவை நெருங்கியுள்ளன. இரண்டு அணைகளும் ஓரிரு நாளில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த புதிய தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு தெரிவித்தார். ஈரான் மற்றும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: இந்த வார இறுதியில் ஈரான் மீது பெரும் குண்டுவீச்சுகளை நடத்துவது குறித்தும் பரபரப்பான செய்திகளை வெளியிட்ட ட்ரம்ப் தற்போது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காரணம் காட்டி ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை மீளெடுப்பதாக அறிவித்துள்ளார். விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக இந்த இடைநிறுத்தம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த வார இறுதியிலேயே புதிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறிய ஒரு நாள் கழித்து இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக மத்திய உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை புதிய பயண எச்சரிக்கையை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
1: பெருநாட்டில் புகழ்பெற்ற நாஸ்கா கோடுகள் தொல்பொருள் தளத்தில் மேல் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 11 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 2 விமானிகள் உட்பட 13 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்துக்குள்ளான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் பாதுகாப்புத்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
2: பெருவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்று சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 13 பேர் உயிரிழந்துள்ளனர். செஸ்னா கவரன்சி 208 ரகத்தை சேர்ந்த குறித்த விமானம் நேற்று நாஸ்கா கோடுகள் தொல்பொருள் தளத்திற்கு மேல் பறந்து கொண்டிருந்த போதே விபத்துக்குள்ளானது. அதில் 11 சுற்றுலா பயணிகளும் 2 விமானிகளும் பயணித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த பயணிகளில் 2 ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர்களும் 2 பெண் நாட்டைச் சேர்ந்தவர்களும் 7 இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர்களும் சுற்றுலா பயணிகளாக அடங்குகின்றனர். விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. தெற்கு பிரிவில் அமைந்துள்ள நாஸ்கா கோடுகள் என்பது பாலைவன மணலில் வரையப்பட்ட பழங்கால விலங்கு உருவங்களை கொண்டு ஜுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் பிரபலமான சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. இந்த வரைபடங்களில் முழுமையான அமைப்பை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் சிறிய ரக விமானங்களில் பயணம் செய்வது வழக்கம். விபத்தின் தீவிரத்தன்மை காரணமாக வரும் உயிர் தப்பவில்லை எனவும் இதுவரை 4 சடலங்களை மீட்டுள்ளதாகவும் பெருகாவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்.
1: செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
2: கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டு மகர சிறை கலவரம், ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் நடைமுறை. உயிர்த்த நோய் தாக்குதல் சூத்திரதாரிகள் தப்ப முடியாது, கோடாபய ராஜபக்சவிற்கு சமீர பெரேரா எச்சரிக்கை. பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை, பசாவிளானில் போராட்டம். கர்நாடக முதல்வர் சிவகுமார் தலைமையில் காவிரி நீர் பங்கீட்டுக் கூட்டம், ஜனநாயகன் திரையிடலை நிறுத்திய நிலையில் நகர்வு. மத்திய கிழக்கு நாடுகளின் கோரிக்கைக்கு இணக்கம், ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்த அமெரிக்கா.
3: உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்கின்றது, நுகர்வோருக்கு பேரடி. சைபர் குற்றங்களை தடுக்க புதிய போலீஸ் பிரிவு, அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிரடி அறிவிப்பு. மதுவரி வருமானத்தை அதிகரிக்க டிஜிட்டல் மயமாக்கல், அனைத்து தொழிற்சங்கங்களும் ஜனாதிபதி செயலகத்தில் இணக்கம். பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கிவிலோயா திட்டம் பிழையானது, ரிசார்ட் பதியுதி நம்பி கருத்து. மக்கள் விருப்பமின்றி ஆட்சியில் இருக்க மாட்டோம், அதிகார சூழ்ச்சிக்கிடமில்லை, டில்வின் சில்வா அதிரடி. திருகோணமலை சனீஸ்வரன் ஆலயத்தில் பதட்டம், ஆலயம் எமக்கு சொந்தம் என்று பெண் உரிமை கோரியதால் சர்ச்சை. அரசுக்கு எதிராக திரளும் மகா சங்கத்தினர் 8000 பிக்குகளுடன் கொழும்பில் பாரிய போராட்டத்திற்கு திட்டம். அடுத்தடுத்து நிகழ்ந்த 3 மரணங்கள், யாழ்ப்பாணம் களுத்துறை மற்றும் ரத்னானையில் பதற்றம். வடக்கு கிழக்கில் 12 தேதி முதல் மீண்டும் மழை, விவசாயிகளுக்கு வந்த முக்கிய அறிவித்தல். சிகிரியாவில் மொபைல் போன் சாட்சித போது விபரீதம், உயர்தர மாணவியின் கனவுகள் தீக்கிரை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எரிவாயு மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் உணவகங்கள் மற்றும் மதுபான நிலையங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களின் விலைகளை நிச்சயமாக அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு அறிவிக்கப்பட்ட லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் மற்றும் சந்தையில் அரிசி உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளமையே இந்த தீர்மானத்திற்கு பிரதான காரணமாகும். இதனால் உணவகங்கள் நட்டத்தில் தொடர்ந்து நடத்த முடியாது என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருகாஷன் பின்வருமாறு தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய எரிவாயு விலைகளை முறையாக ஒழுங்குபடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தாவிட்டால் உணவக உரிமையாளர்கள் உணவு விலைகளை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் உணவக உணவுகளின் விலை அதிகரிப்பு நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களை மேலும் பாதிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது.
4: பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர் பரிசின் லாட்சப்பல்.
3: இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற கணனிசார் குற்றங்களை ஒடுக்குவதற்காக பிரத்யேகமான புதிய போலீஸ் பிரிவு ஒன்று நிறுவப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கல்பட்டிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். தற்போது இலங்கையில் நாளொன்றுக்கு சராசரியாக 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது மிகவும் பாரதூரமானமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த குற்றங்களை வினைத்திறனுடனும் விசாரணை செய்வதற்கு தேவையான மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நவீன முறையிலான குற்றப்புலனாய்வு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தல், அதிகாரிகளுக்கு சைபர் பாதுகாப்பு தொடர்பான விசேட பயிற்சிகளை வழங்கல், போலீஸ் திணைக்களத்தை முழுமையாக நவீனமயமாக்குதல் என்பன இதில் உள்ளடங்குகின்றன. இலங்கை போலீஸ் சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் இலக்காகும். திறமையான அதிகாரிகள் உரிய இடத்தை பெறுவதற்கும் தவறுழைக்கும் மற்றும் ஊழலில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளை சேவையிலிருந்து நீக்குவதற்குமான கடுமையான பொறிமுறைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் வலியுறுத்தினார். நாட்டில் மதுவரி வருமான சேகரிப்பை அதிகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்திற்கு மதுவரி திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமது முழுமையான உடன்பாட்டை தெரிவித்துள்ளன. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடந்த 3ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது இந்த முக்கிய இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் மதுவரி திணைக்களத்தின் வினைத்திறனை மேம்படுத்தவும் வருமான கசிவை தடுத்து சேகரிப்பை அதிகரிக்கவும் பின்வரும் விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமான நிர்வாகத்தை சீரமைத்தல், அரச வருமான நிர்வாக சீர்திருத்த பணியகத்தின் ஊடாக நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், உத்தியோகத்தர்களின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கான பயிற்சிகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்களை மேம்படுத்தல் என்பன இதில் உள்ளடங்குகின்றன. இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக மதுவரி திணைக்களம் இனிவரும் காலங்களில் மிகவும் வெளிப்படையான மற்றும் வினைத்திறன் மிக்க அரசு நிறுவனமாக மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அழித்து உருவாக்கப்படுகின்ற கிவில் ஓயா திட்டம் பிழையானது என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்தார். மவுனியா சாளம்பை குளத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதராசாவினை ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார்.
5: கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து பாரம்பரிய காடு, அது மன்னாரிலே அல்லது சாளம்பு குளத்திலே பெரிய மடுவிலே அல்லது மடுவிலே இந்த காடுகள் எல்லாம் ஏற்கனவே பழைய காடுகள் அல்ல, அதெல்லாம் 2012 சமாதானத்துக்கு பிறகு 2009 சமாதானத்துக்கு பிறகு 2012 தான் காடுகளாக கெசட் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த கீழோயா திட்டம் என்று இப்பொழுது 5000 ஏக்கர் காட்டை அழிக்க எடுக்கின்ற அந்த செயல்பாடு, அந்த காடுகள் பல 100 வருடங்கள் பழமை வாய்ந்த காடுகள், பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஃபாரஸ்ட்டுக்கு கெசட் பண்ணப்பட்ட காணிகளை, அதாவது ஒரு பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக வேறு மாவட்டத்திலே வாழுகின்ற பேரினவாத மக்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய சதி. அந்த சதிக்கு 5000 பெரிய ஏக்கர் காணிகளை, பெரும் காடுகளை அழித்து செய்கின்ற திட்டம் ஒரு பிழையான திட்டம். உண்மையாக இந்த நாட்டிலே சுற்றுவாடலை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் இருந்தால் இதற்கு எதிராகத்தான் வழக்கு போட வேண்டுமே ஒழிய இதற்கு எதிராகத்தான் செயல்பட வேண்டும் ஒழிய மன்னார் புத்தளம் பாதை 100 வருடம் பழமை வாய்ந்த பாதையை மூடுவதற்கு வழக்கு போட்டு அதிலே வெற்றி கண்டு அதிலே சந்தோஷம் அடைவது அதை நியாயப்படுத்தி பேசுவது நியாயமானதல்ல. எனவே இவ்வாறான கீழோயா திட்டம் தான் உண்மையான சுற்றுலா அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்மையான ஒரு பெரிய அநியாயம். அதுவும்
3: அதிகாரத்தை சூழ்ச்சி மூலம் தக்க வைத்துக் கொள்ளும் எந்த ஒரு நோக்கமும் தமக்கு கிடையாது என்றும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக பலவந்தமாக ஆட்சியில் நீடிக்கப் போவதில்லை என்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டை கட்டியெழுப்பதற்காகவே நாம் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளோம். சீரழிந்திருக்கும் ஒரு தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு சற்று காலம் எடுக்கும். அதற்கான வலுவான அடித்தளம் தற்போது இடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் இசத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் பேராதரவுடன் ஆசையுடனும் மட்டுமே எமது ஆட்சியை தொடர விரும்புகின்றோம். மக்கள் விருப்பமின்றி அதிகாரத்தை பலவந்தமாக பிடித்து வைத்திருக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பின்புற கதவுகளால் சூடு செய்யும் அரசியல் கலாச்சாரம் எங்களிடம் கிடையாது. நாம் அதிகாரத்தை மோசடிக்காகவோ அல்லது தனிப்பட்ட நலன்களுக்காகவோ ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. மாறாக அதனை முழுமையாக நாட்டுக்காகவே பயன்படுத்துகின்றோம். நாட்டுக்கு உண்மையாக சேவை செய்தோம் என்ற மன திருப்தியுடன் மரணிக்க வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை சனீஸ்வரன் ஆலயத்திற்கு வருகை தந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பெண்ணொருவர் இந்த ஆலயம் தங்களுடையது என்று உரிமை கோரியுள்ள சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று திருகோணமலை மரத்தடி பகுதியைச் சேர்ந்த சிட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் இரு பௌத்த பிக்களுடன் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது குறித்த ஆலயம் தமக்கு சொந்தமானது என்றும் தாம் பரம்பரை பரம்பரையாக இங்கு வழிபாடு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆலய வளாகத்தினுள் வெளிநபர்கள் சிட்டு விற்பனை செய்ய ஆலய நிர்வாகம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. எனினும் அந்த தடையை நிர்வாகத்தின் எதிர்ப்பையும் மீறி குறித்த பெண் ஆலயத்தின் உட்பகுதியில் சிட்டு விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருடன் வந்திருந்த 2 பௌத்த பிக்களும் ஆலயத்தில் சிட்டியேற்றி வழிபாடு செய்துள்ளார்கள். பின்னர் தாம் கொண்டு வந்திருந்த விசேட கதறையில் அமர்ந்து சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகின்றது. ஆலய நிர்வாகத்தின் கட்டுப்பாடுகளை மீறி தன்னிச்சையாக செயற்பட்டதுடன் ஆலயத்தின் உரிமம் குறித்து பேசிய விடயம் திருகோணமலை வாழ் மக்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. மதஸ்தலங்களுக்கு இடையிலான இவ்வாறான செயற்பாடுகள் தேவையற்ற முருகன் நிலையை தோற்றுவிக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் பௌத்த பிக்குகளுக்கு எதிரான கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சுமார் 8000 பிக்குகளை கொழும்புக்கு அழைத்து வந்து பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக முருத்தட்டுவாவை ஆனந்த தேரர் தெரிவித்தார். கொழும்பு அபயராமையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் சில தலைவர்கள் மகா சங்கத்தினரை குறிவைத்து வெறுப்புணர்வுடன் கூடி அறிக்கைகளை வெளியிட்டு வருவதுடன் அவர்களை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர். நாட்டின் ஆட்சியாளர்கள் மகா சங்கத்தினரோ அல்லது மகா நாயக்கர்களோ வழங்கும் அறிவுரைகளை செவிமடிக்க தயாராக இல்லை. பௌத்த மதகுருமார்கள் தற்போதைய ஆட்சியின் கீழ் பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நாட்டில் 74% மக்கள் பௌத்தர்களாக இருக்கும் நிலையில் பௌத்தர்கள் குப்பையில் வீசப்பட்ட ஒரு நிலைமையை தற்போது காணப்படுகின்றது. ஆட்சியாளர்களின் இத்தகைய போக்கிற்கு எதிராக மகா சங்கத்தினர் ஒன்றிணைந்து விரைவில் மாபெரும் போராட்டத்தை அறிவிக்க உள்ளனர். இதன் முதற்கட்டமாக நாடு முழுவதிலிருந்தும் 8000 பிக்குகளை கொழும்பில் திரட்ட தீர்மானித்துள்ளதாகவே ஆனந்த தேரர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் வெவ்வேறு பாகங்களில் கடந்த 48 மணித்தியாலங்களில் நிகழ்ந்த தற்கொலை விபத்து மற்றும் கொலை சம்பவங்கள் நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை அகத்தானை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடன் சுமை காரணமாக ஏற்பட்ட மன விரக்தியில் தூக்கிட்டு உயிர் மாய்ந்து கொண்டுள்ளார். நேற்று வேலைக்கு செல்வதாக கூறி சென்றவர் சண்டிலிப்பாய் அந்திரான் வாய்க்கால் பகுதியில் உள்ள துரிசிலில் சடலமாக மீட்கப்பட்டார். மாலிப்பாய் போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட மன அழுத்தமே இதற்கு காரணம் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். இதேவேளை களத்துறையில் 2 மாடி கட்ட நிர்மாணப் பணியில் ஈடுபட்டிருந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் சீமந்து கலவை இயந்திரத்தில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார். 2வது மாடியிலிருந்து இயந்திரத்துடன் தரைத்தளத்தில் விழுந்து நசுங்கிய நிலையில் களத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பயாகல பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மரமுனையில் ரத்மலானை தர்மராம வீதியில் இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலானது கொலையில் முடிந்துள்ளது. 21 வயது இளைஞர் ஒருவர் கிரிக்கெட் பட்டை மற்றும் விக்கெட் தடைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 4 பெண்கள் உட்பட 6 பேரை கர்கிச போலீசார் கைது செய்துள்ளனர். சிகிரியா கலகுடுப்பு பகுதியில் கையடக்க தொலைபேசியை மின்னேற்றிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வீடு ஒன்று தீப்பெட்டி எரிந்து பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த தீ விபத்தில் எவருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்ற போதிலும் இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவி ஒருவரின் அறை மற்றும் அங்கிருந்த பொருட்கள் முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. குறித்த மாணவி கல்வி கற்கும் அறையிலேயே தொலைபேசி மின்னேற்றத்திற்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து தீ பரவியுள்ளது. இதனால் மாணவியின் புத்தகங்கள், கற்றல் உபகரணங்கள் மற்றும் ஆடைகள் அனைத்தும் சில நிமிடங்களில் தீக்கிரையாகின. கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஓட்டுநர்களுக்கு தங்குமிடம் வழங்குவதற்காக மாணவியின் தாய் அருகில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த மாணவியின் தாய் இது பற்றி கூறுகையில், அன்று மாலை மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் மின்சாரம் வந்ததும் லேப்டாப் மற்றும் மொபைல் போன் சார்ஜ் செய்ய போட்டுவிட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றேன். திரும்பி வருவதற்குள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று கண்ணீருடன் தெரிவித்தார். டயகோமாவில் இருந்து ஹட்டன் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது தனியார் பேருந்து ஊழியர்கள் இருவர் இணைந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். நேற்று முற்பகல் டயகோமிலிருந்து காலை 6:30 மணிக்கு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துக்கும் அதே வீதியில் பயணித்த தனியார் பேருந்துக்கும் இடையே நேர ஒழுங்கு தொடர்பாக தர்க்கம் ஏற்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து 5 நிமிடங்கள் முன்கூட்டியே புறப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை முன்வைத்தே இந்த மோதல் வெடித்துள்ளது. பின்னால் இருந்து வேகமாக துரத்தி வந்த தனியார் பேருந்து லிந்துளை மெராயா நகருக்கு அருகில் வைத்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை வழிமறித்துள்ளது. இதன்போது தனியார் பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் இணைந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி அமர்ந்திருந்த ஆசனத்தின் கதவை திறந்து அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் இடம்பெற்ற சமயம் பேருந்தினுள் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் மற்றும் பயணிகள் இருந்துள்ளனர். மாணவர்கள் முன்னிலையே இந்த வன்முறை அரங்கேறியுள்ளதால் பேருந்தினுள் இருந்தவர்கள் பெரும் அச்சமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார். இந்த வீடியோ ஆதாரம் தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேசபைக்கு உட்பட்ட களவாஞ்சிக்குடி பஸ் தரிப்பு நிலையம் முறையான பராமரிப்பின்றி குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் நீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். நீண்டகாலமாக சீர் செய்யப்படாமல் உள்ள இந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் மழைநீர் மற்றும் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதி முழுவதும் ஒரு விதமான துர்நாற்றம் பரவியுள்ளது. இதனால் பஸ் தரிப்பு நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் மாத்திரமன்றி அதனை சுற்றியுள்ள கடை தொகுதிகளில் பணியாற்றுவோர் மற்றும் வர்த்தகர்களும் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வீதியில் நீர்த்தேங்கி நிற்பதால் பாதசாரிகள் மற்றும் வாகன சாரதிகள் பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததே இவ்வாறான நீர்த்தேக்கங்களுக்கு பிரதான காரணம் என்று பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது டெங்கு போன்ற நோய் தொற்றுகள் பரவுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளதாக அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். மக்களின் அன்றாட தேவைகளுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த முக்கிய தரிப்பு நிலையத்தை உடனடியாக புனரமைப்பு செய்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேசத்தில் தனிநபர் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சான்றிதழ்கள் என்று செயற்பட்ட 11 விதிப்பக முச்சக்கர வண்டிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார். வெதப்பக உற்பத்திகளை விநியோகிக்கும் உரிமையாளர்களுடன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் பிரதேசவையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது பொதுமக்களின் நலன் கருதி பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் மற்றும் சட்ட தேவைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருந்தன. வழங்கப்பட்ட ஆலோசனைகளை மீறி போதிய தனிநபர் சுகாதாரத்தை பேணாமலும் கட்டாய மருத்துவ சான்றிதழ்களை பெறாமலும் வெதுப்பக உற்பத்திகளை விநியோகித்த 11 முச்சக்கர வண்டிகளை இவ்வாறு இனங்காணப்பட்டன. பொது சுகாதார பரிசோதனைகளால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய ஓவா மாகாணங்களில் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில், இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற வானிலவும் வாய்ப்புள்ளது. எனினும் உள்ளூர் காரணிகளின் செல்வாக்கினால் இந்த நாட்களில் ஒரு சில இடங்களில் மிக மிக சிறிய அளவிலான மழை கிடைக்கக்கூடும். எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் வடக்கு, கிழக்கு, மத்திய, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் மழை கிடைக்க தொடங்கும் வாய்ப்புள்ளது. இது எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழையற்ற மழையுள்ள நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடை மற்றும் நெல் உலர வழங்குகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

நேரலை நிகழ்ச்சியில் தொடர்வது காற்றில் தவழும் கண்ணதாசன். இன்றைய காற்றில் தவழும் கண்ணதாசன் நிகழ்ச்சியிலே மூன்று தலைமுறைகளை ஆட்கொள்ளுகின்ற பாடல்கள் சிலவற்றை இன்று வானிலைக்கு எடுத்து வர இருக்கின்றேன். மூன்று தலைமுறைகளாக நாங்கள் விரும்பி கேட்கின்ற பாடல்கள் என்று இதை சொல்லலாம். அதிலே முதலாவதாக இடம்பெறப் போகின்ற பாடல் பாவமன்னிப்பு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த படத்திற்காக கண்ணதாசனிடம் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். காதல் என்ற வார்த்தை வராமல் காதல் பாட்டு வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது அப்பொழுதுதான் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற தொடர்கதையை எழுதி கொண்டிருந்த ஒரு காலம். அதிலே அங்கே பகவத்கீதையிலே பகவான் அவர்களினுடைய ஒரு வரி வரும். அந்த வரியை கொண்டு அவர் சிந்தித்து எழுதிய பாடல்தான் இந்த பாடல். பகவான் அந்த பகவத்கீதையிலே சொல்லிய ஒரு வரி, மாதங்களில் அவள் மார்கழி. அந்த வரியை மட்டும் அவர் சிந்திக்கின்றார். அந்த வரியை சிந்தித்து கொண்டு அவர் யோசிக்கின்றார், எந்த எந்த விஷயங்களிலே தன்னுடைய காதலி சிறந்தவளாக இருப்பாள். ஒரு ஒவ்வொருவர் விஷயங்களையும் அவர் சிந்தித்து கொண்டு இருக்கின்ற போது அந்த பாடல் பிறக்கிறது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலா. இந்த விஷயங்களிலே தன்னுடைய காதலி சிறந்தவளாக இருப்பாள். ஒரு ஒவ்வொருவர் விஷயங்களையும் அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது அந்த பாடல் பிறக்கிறது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே

நேர்களே, இந்த பாடலை கேட்டுவிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலே மறைந்த புரட்சி திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு ஒரு பாடல் இந்த படத்திலே இந்த பாடலை போல அமைய வேண்டும் என்று கேட்கின்றார். அவருக்காக எழுதப்பட்ட பாடல்தான் இந்த பாடல். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களின் மான் இனம், தமிழும் அவளும் ஓரினம், மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி, நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம். அழகான ஒரு பாடல் இப்பொழுது வானிலையில்.

நேர்களே, இதேபோல் கவிஞர் கண்ணதாசனிடம் முள்ளும் மலரும் என்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடலை கேட்கிறார்கள். பெண்ணையும் இயற்கையையும் ஒப்பிட்டு தங்களுக்கு ஒரு பாடலை தரும்படி. அதற்கு அவருடைய கவி வரிகள் இப்படியாக பிறக்கிறது. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள், பள்ளம் சிலருள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். ஆகா, அருமையான வரிகள். கவிஞர் கண்ணதாசன் தந்த இந்த பாடல் மூன்று தலைமுறைகளாக எங்களை ஆட்சி கொள்ளுகின்றது. இப்பொழுது முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை வானலைக்கு கொண்டு வருகிறேன்.

நேர்களே, காற்றில் தவழும் கண்ணதாசன் என்ற நிகழ்ச்சியிலே இறுதியாக கண்ணதாசனை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்டபோது, அதாவது உங்களை பற்றியே நீங்கள் ஒரு பாடலிலே சொல்லுங்களேன் என்று அவரை கேட்டபோது அவர் உடனடியாக எழுதிய வரிகள் இந்த வரிகள்தான். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியின் தனி மனிதன், நான் படைப்பதினால் என் பெயர் இறைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார் கவிஞர் கண்ணதாசன்.

காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியின் தனி மனிதன், நான் படைப்பதினால் என் பெயர் இறைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார் கவிஞர் கண்ணதாசன்.

வழக்கறிஞர் தானா ராமலிங்கம், நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன், அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. கண்ணதாசன் குடிப்பார், இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. ஆனால் இதன் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் விண்ணை தொட்டுவிட்டன. அவரது அரசியல் எதிரிகள் மிக மோசமானவர்களாக இருந்தார்கள். எனவே அவரை மிக மோசமாக விமர்சித்தார்கள். குடித்ததையோ அல்லது பிற பெண்களிடம் நெருங்கியதையோ அவர் மறைத்ததே இல்லை. இது அவரை எதிர்ப்பவர்களுக்கு மிக வசதியாக போய்விட்டது. தங்களை உத்தமர்களாகவும் கவிஞரை 24 மணி நேர குடிகாரனாகவும் சித்தரிக்க எளிதாக இருந்தது. அவரது மகன் காந்தி கண்ணதாசன் சொல்லுகிறார், படிக்கும் போதோ பாடல் எழுதும் போதோ அவர் குடித்திருப்பதே இல்லை. பாடல் எழுத நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பார். அந்த காலின் செருப்பு தரையில் இருக்கும். தரையில் இருக்கும் காலில் பாதி செருப்பு கலன்ற நிலையில் விட்டிருப்பார். ஒரு கையில் சிகரெட் புகைத்து கொண்டிருக்கும். மற்ற கை நெற்றியை தடவுகிறது என்றால் பாடல் கொட்டப் போகிறது என்று பொருள். சிகரெட்டை அணைப்பார். தரையில் இருக்கும் காலில் பாதி செருப்பு கலன்ற நிலையில் இருக்கும் அல்லவா, அதை முழுவதுமாக உதறுவார். மறுநொடியில் வாயிலிருந்து சொற்கள் வெளியேறும். பாடல் எழுதும் போது அவர் காலில் செருப்பு கூட இருக்காது. தமிழையும் தன் தொழிலையும் அவ்வளவு அதிகமாக மதித்தவர். ஆனால் அந்த மனிதரை பற்றி எவ்வளவு புரளிகள். கோவையில் கண்ணதாசன் கழகம் சார்பில் கண்ணதாசன் விழா நடந்தது. கவிஞருக்கு உதவியாளராகவும் காரோட்டியாகவும் அவர் கூடவே இருந்த திரு ராம முத்தையா அவர்களை விழாவுக்கு அழைத்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வைத்திருந்தார்கள். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது அவர் சொன்னார், கவிஞர் குடிப்பார், ஆனால் குடித்துவிட்டு எந்த வேலையும் அவர் செய்ததில்லை, தூங்கிவிடுவார். குடித்துவிட்டு திட்டினார், அடித்தார், கலாட்டா செய்தார் என்று எப்போதேனும் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அப்படி இல்லவே இல்லை. எனக்கும் குடிக்கத் தருவார். நாம் குடிக்கலாம், ஆனால் அது நம்மை குடிச்சிடக்கூடாது என்று அடிக்கடி சொல்லுவார். ஒருமுறை அவருடைய கேள்வி பதில் பகுதிக்கு கௌத்தூர் விநாயகதாஸ் என்னும் நேயர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார், நிறையவே குடித்தாலும் நிதானம் தவறி பேச மாட்டேன். ஆம், நீங்கள் நிதானம் தவறி பேச மாட்டீர்கள், எழுதவும் மாட்டீர்கள். அது நாடறிந்த உண்மை. ஆனால் எத்தனையோ தாய்மார்கள் குடிகார கணவனால் படுகின்ற துன்பத்தை எண்ணி பார்க்கும்போது அந்த தாய் உள்ளங்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆறுதல் என்ன? இதற்கு கவிஞரின் பதில் எவ்வளவு யதார்த்தமாக இருக்கின்றது என்று பாருங்கள். குடித்தால் ஒருவன் நிதானம் தவறி குடும்பத்தை அழிப்பான் என்றால் அவனை அடித்து உதைத்து கைவிலங்கிட்டாவது திருத்துங்கள். குடிப்பவர்களில் சிலர் மட்டுமே குடித்துவிட்டு ஒழுங்காக காரியம் பார்க்கின்றார்கள். மற்றவர்கள் அதை சாக்காக வைத்து கொண்டு விளையாடுகின்றார்கள். குடியை சட்டத்தால் ஒழிக்க முடியாது என்றுதான் நான் வாதாடி இருக்கின்றேனே தவிர குடிப்பதை நான் நியாயப்படுத்தவில்லை. கண்மண் தெரியாமல் விடிய விடிய குடிப்பதில் எனக்கு பழக்கமில்லை. குடிப்பதிலும் எனக்கு ஒரு கணக்குண்டு. உடம்பு கெடக்கூடாது, உளரக்கூடாது, போதையும் இருக்க வேண்டும், சாப்பாடும் செல்ல வேண்டும், தூக்கமும் வர வேண்டும், இது எனது கொள்கை என்று தன் பழக்கத்தை பற்றி எழுதுகிறார் கவிஞர். அப்போதெல்லாம் குடிப்பதற்கு அரசாங்கத்தின் அனுமதி பெற்று கையில் அத்தாச்சி வைத்திருக்க வேண்டும். அதற்கு பெமிட் என்று பெயர். பெமிட் இல்லாமல் குடிப்பது தெரிந்தால் கைது செய்ய காவலர்களுக்கு அதிகாரம் இருந்தது. கவிஞர் தான் பெமிட் வாங்கியது எப்படி என்று எழுதுகிறார். உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களை பார்த்து பெமிட் கேட்டேன். உத்தமமான அவர், ஐயா குடிக்கப் போகிறீர்களா? உடம்பு கெட்டுவிடுமே என்று பதறினார். பெமிட் இல்லாமல் குடித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி நான் அவரிடம் பெர்மிட் வாங்கி வந்தேன். கண்ணதாசன் குடிப்பது பெருந்தலைவர் காமராஜருக்கு தெரியும். ஆனால் கவிஞர் மீது அவர் கொண்டிருந்த அன்பு காரணமாக எதற்கு இந்த சனியன குடிக்கிறாய் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்வார். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்திந்திய தலைவராக இருந்தபோது கண்ணதாசனை அனைத்திந்திய நிர்வாக குழுவில் உறுப்பினராக்கினார். அந்த பதவியில் இருப்பவர்கள் குடிக்கக்கூடாது என்றும் பெமிட் வைத்திருப்பவர்கள் அதனை ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் விதிகள் இருந்தன.
உங்கள் பமிட்டை சரண்டர் செய்யுங்கள் என்று கவிஞருக்கு டெல்லியிலிருந்து கடிதம் வந்தது. கவிஞர் பதில் ஏதும் அனுப்பவில்லை. ஒருமுறை காமராஜரை கேட்டார், சரண்டர் பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்குமே, என்ன பதில் போட்டா என்று. கவிஞருடனே சரண்டர் பண்ண போகிறேன் என்றார். காமராஜருக்கு பொறி தட்டி இருக்க வேண்டும். எதை என்று திரும்பி கேட்டார். அதைத்தான், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காட்டை என்றார் கவிஞர். வாய்விட்டு பெரிதாக சிரித்த பெருந்தலைவர், அட போடா பைத்தியக்காரா, அப்படி ஏதாவது முட்டாள்தனம் ஒன்றும் பண்ணிவிடாத, நீ பதில் எழுதாத, நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். எதிலும் வெளிப்படையான கவிஞர் இதிலும் வெளிப்படையாகவே இருந்தார். இரத்தத்திலகம் திரைப்படத்தில் அவரே திரையில் தோன்றி நடித்த காட்சிக்கு இந்த பாடலை எழுதினார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மயில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. கோப்பையிலே என் குடியிருப்பு என்பது மிகையான வெளிப்பாடுதான். ஆனால் கவிஞரின் நெருங்கிய நண்பரும் டே விசு என்று அவர் உரிமையுடன் அழைப்பவருமான மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவரை கிண்டல் செய்வதன் மறு ஆக்கம்தான் இந்த வரிகள் என்றும் சொல்லலாம். விஸ்வநாதன் அவரது இடுப்பை எவரேனும் தொட்டு சீண்டினால் அதிகமாக கூச்சல் கொள்வார், பயங்கரமாக கோபமும் படுவார். இது கவிஞருக்கு நன்கு தெரியும். அதனாலேயே பாட்டெழுத அவர் மெட்டு போட்டு கொண்டிருக்கும் போது மெதுவாக போய் அவர் இடுப்பை தொடுவார். வேண்டுமென்றே அங்கங்கே சீண்டுவார். கூச்சமும் கோபமும் பொங்க விஸ்வநாதனோட கவிஞர் துரத்துவார். உடனே விஸ்வநாதன் செல்லமாக திட்டும் சொற்கள், கண்ணதாசா நீ ஒரு கிண்ணதாசா என்பார். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதெல்லாம் என் பேர் இறைவன். இதில் நமக்கு புரியாத அல்லது அறிமுகம் இல்லாத சொற்கள் ஒன்றேனும் உண்டா? நமக்கு நன்கு தெரிந்த சொற்களில் சாதாரணமான வரிகளில் தன்னை பற்றிய அனைத்து உண்மைகளையும் அதே நேரம் தன்னை பற்றிய தனது கணிப்பையும் சொல்லிவிட்டார் கவிஞர். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. இந்த நான்கு வரிகளுமே உண்மையாயின. இன்றும் தனது பாடல்களால் மானிட இனத்தை ஆட்டி வைக்கும் கவிஞர் என்றும் நிரந்தரமானவர் மர

0: சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவையும் நிறைவு செய்து கொண்டு எமது நிகழ்ச்சிகளை தனது வானலையினூடாக எடுத்துச் சென்ற உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலிக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சிகளுக்கு செவிமடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற்று செல்வது உங்கள் அன்பின்.
1: Love your sport? Then join us for plenty of sport. All the news, all the latest scores and interviews, and so much more we can barely fit it in. 8 a.m. every Saturday morning with Craig Wright on 88.6 Plenty Valley FM.
2: 7 out of 10 cars stolen today will be stolen using their own keys. Make sure you leave your keys out of sight behind a locked door and visit www.housesafeismyplace.com.au to find out more simple things you can do to protect your home and family. It's a free service from Neighbourhood Watch in partnership with RACV. Howsafeismyplace.com.au.
3: Hey, this is Russ Wilson and you're listening to Plenty Valley FM 88.6.